0: உலகம் எல்லாம் எல்லாம் அப்ப ரேடியோல எத்தனையோ தரம் சொல்லியாச்சு.
1: சரிங்க,
0: காலையில எங்க வீட்டு காரியம் மட்டும் சொல்றான்.
1: சொல்லுங்க.
0: எங்க பேரன் 8வது படிக்கிறான், எங்க பேத்தி 10வது படிக்கிறான்.